0: 你是
1: 他们在英国的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的英语的 No, pansamnya ina ngan chu kyung in debut thoni na lo lo bu si be sen no kong ke ina kina chu pe ge nong chin ki le sen ni kanjes ni ong resti na sa kina ge ina de de chu go thoni ina fm ji le wo ji chan chu ze ze nan ji ina pe ge nong chin ki le sen ni ong re thang nan sin kina ge na do ka ba ne ina pe ne nan se app thoni ina zhu feng yun chu ri jin dip si de ze ze nan ji ina te ga ngan chu pe ge nong chin ki le chen cha sa lo ina se an yo je la

0: Ling Kungam sa.
1: Kam sa ge ya ji sala.
0: No kam sa. Sunam je sila jwe la.
1: O yi la.
0: No no, tidin se bank nei na la.
1: Nga chi phok ja zene ja ge la.
0: No no. Kina le zena chunan che na che chi be. Ka son dem je la ge da na be jo lu se di so ya pinye na la.
1: Ge ya ji sala ge sung she ti ku di na wa. Ning ta ba na ka su chi ji. Tal khaba nal mas kubelung de di thela chen su tan ta khaba khatu de ja ja khatta ta che su la ta
0: kina su che de ni bi ru be la
1: hola
0: ne se an dak ta che bre la
1: ki tak ta che su la ta su che ni bu ti tan ku ngan ju cha te lo san la tan da wala so ge kun je la tan da thri la pa san thri la ta shi ge zen la tan thu ten we se la su nam da wala Jelun bia yin la.
0: Nese?
1: Jine kube chugu yasu kambu kuka yujo dusu jikne sui denja la. Se mongla doksu jikita nini kuyu tangda la. Dona jeni jikisho da duba kanju manju. Yumana kube chugu matane yasu kambu kukin changma lagi kuyu. Toria dona nangyu ro shugi yin la.
0: No, no, nese?
1: Lung sui de de na la kuru si tinga pi jabde di kuyu.
0: ཁྱི་ཙང་མེ་ཐབས་མ་ཅན་ཡ་གུ་ཡོ་རེ་ཤུགི་ལ་ལོ་ལོ་ལེ་སེ་ཨོ་ཏིན་དེ་ཅན་ཡ་ཀ་ཡ་ཅི་སོ་ལ་ཐུ་ཆེ་ན་ལོ་ལོ་ལེ་སེ་ཨང་ཀ་རང་ཀ་སམ་གི་སོ་ཤེ་དི་ན་ཐོ་ལེ་བ་གང་སེ་རོ་ན་ལ་ཨོ་ལ་ཏ་ཡ་ང་ཁ་བ་ན་ཡ་བ་ཉན་མ་ལུང་དི་ཁྱ་ལ་ཅི་སོ་ལ་ཤི་ཙང་ཨང་ཀ་རང་ཤ་བ་ས་ན་ཅེ་ཡ་ན་ལ་ཁྱུ 你是老我是天家我给俺就是来打你就是干了给你买的是天家我我是天家我你公干啥那天家就是我的公司了老说不定你给俺签了还是为呢准备的你是为了那了下次找你这边了那应该是那了满级人了那准备是来你今天去南京那天天去别告诉他们这两个大男别着陆是不是说要拼你呢
2: 他的家伙媳妇请他到店里，人家放那个，人家都叫朋友了，不写人了。那了。你把这书给把一人书给，人家那个什么叫图书给，他给店里那些老板都书给，他在书店专门来当包上了，不写人了。你谁？嗯，这把这书给别人听到了，当错了当，把我请来，都别了，叫了不写人了。嗯嗯。应该的书给，他我老王了，当俺弟媳妇的书给，他给请来，不能错了。
3: 我们都了，叫了不写人了。你写了咯？这个在班那里修改，托不到我们这来当，托不跟着了。嗯，今天就给他叫了不写人了。你写？你讲这里修改，托不到点来当，真的？托不？啊，这，啊，这里修改，托不请到来当，托不你们听着了，真的？
0: 草稿里修改，包括王建那张，包括，这个，不能再写了，不能再画了，落上了，画上停了，接着，回家领队看到忙不急，现在就是你陪妈子从黄县那头拿修鞋用了。老老，你先。
2: 老老老，你现在不行，难过了。
0: 老，咱们给送鞋的呢，给咱给拖这边俺三楼拿十点家伙。
2: 老老，你去接了。
0: 老。